0: Center 94 North South 95.6 East West 98.2. You are listening to RM3 Radio.
1: தேனிசை அரங்கம்
2: தேனிசை அரங்கம்
1: காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை
1: எஃப்எம் தாளம் வானொலி
2: எஃப்எம் தாளம் வானொலி உங்கள் எஃப்எம் தாளம் வானொலியில் தேனிசை அரங்கம் கலைவாணியோடு.

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த காலை வணக்கம். நீங்கள் நம்முடைய இன்றைய தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது உங்கள் RM3 என்னும் வானொலி. மணி சரியாக 7:01 துளியாகிறது. இன்று சனிக்கிழமை, May 16th. நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியை கேட்குமாறு உங்கள் அனைவரையும் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் அழைக்கின்றோம். இன்று சனிக்கிழமை இல்லையா? நம்முடைய உள்ளூர் கலைஞர் அம்மா அஜிதா மருதை குரலில் திருமாலை போற்று ஒரு பக்தி பாடல்.

நீங்கள் கோபாலா கோவிந்தா என்னும் திருமாலை போற்றும் பாடலை அம்மா அஜிதா மருதை குரலில் கேட்டீர்கள். அடுத்து வருவது திருமாலை போற்றும் இன்னொரு பக்தி பாடல், தேவாதி தேவ கத்ரோபோன். தமிழ் கூட்டிணைப்பைச் சேர்ந்த மாணவர்கள் பாடிய இந்த பாடல்.

பக்தி பாடல்களுக்கு பிறகு உங்களுக்காக பழைய பாடல். டிஎம்எஸ் குரலில் இதோ பாலும் படமும் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள இந்த தலைப்பு பாடல்தான் பாலும் படமும். இந்த பாடலை நாங்கள் சிறப்பாக ரிஷ்மாஸ் ஆன் தி ஃபிளக்கிலிருந்து அம்மா சுவிதா மற்றும் ஐயா தேவன் முதலி உங்களுக்காக தருவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று சனிக்கிழமை கண்டிப்பாக அனைவரும் வீட்டில்தான் இருக்கின்றீர்கள். நம்முடைய வானொலியை சூன் பண்ணி கேட்கலாம். 94.6, 95.6, 98.2 ஆகிய அலை வரிசைகளில் காலை 7 மணிக்கு தொடங்கி 8 மணி வரை தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சி உங்களுக்காக ஒளிபரப்பாகின்றது.

0: வள்ளுவர் வாக்கு அதிகாரம் ஒப்புரவு அறிதல். இதோ இந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள குறட்பாக்களையும் பிரெஞ்சு மொழிபெயர்ப்புகளையும் உங்களுக்காக தருவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இதோ ஒப்புரவு அறிதல் என்னும் அதிகாரம்.
1: ஒப்புரவறிதல்.
2: கை மாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என் ஆற்றும் கொல்லோ உலகு.
3: Le devoir ne réclame pas de récompense. Quelle récompense le monde accorde-t-il aux

0: Dit-on que la générosité entraîne la ruine. Eh ben, cette ruine mérite d'être achetée, même pas la vente de soi-même.
1: ஒப்புரவு அறிதல் மற்றவர்களுடன் நல்ல உறவை உருவாக்குவது புரிதலுடன் நடப்பது ஒற்றுமையாக வாழ்வது என்பது ஆகும். வீட்டில் அம்மா அப்பா சகோதரர் சகோதரி கணவன் மனைவி ஆகியோருடன் பேசும் போது மரியாதையாக மென்மையாக பேசுவது, மேலும் கருத்து வேறுபாடு வந்தாலும் கோபமாக பதில் அளிக்காமல் அமைதியாக விளக்குவது ஆகும். ஒருவரின் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு நடப்பதுதான் ஒப்புரவு அறிதல். உதாரணமாக வீட்டில் அம்மா உங்களை திட்டினாலும் உடனே எதிர்த்து பேசாமல், சரி அம்மா நான் கவனிக்கிறேன், அடுத்த முறை நான் இன்னும் நல்ல முறையில் நடந்து கொள்வேன் என்று சொல்வதுதான் ஒப்புரவு அறிதல். இரண்டாவது நண்பர்களுடன். நண்பர்கள் தவறு செய்தாலும் அவர்களை உடனே காயப்படுத்தாமல் புரிதலுடன் பேசுவதாகும். சின்ன விஷயங்களுக்கு மனக்கசப்பு வைத்துக் கொள்ளாமல் மன்னித்து விடுவது நண்பர்களின் வெற்றியை பொறாமையில்லாமல் பாராட்டுவது ஆகும். உதாரணமாக நண்பன் உங்களை மறந்துவிட்டாலும் பரவாயில்லை என்று மனம் பெரியதாக இருப்பதாக தான் ஒப்புரவு அறிதல். இதோ அடுத்த பாடல் நாங்கள் விஜய் தளபதியுடைய பாடலை திருமலை என்னும் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள இந்த அழகான பாடல் அழகூரில் பூத்தவளை. இந்த பாடலை நாங்கள் சிறப்பாக அம்மா வனிதா ராமன், அம்மா தேவி அப்பசாமி மற்றும் அம்மா நிலம் அம்மாசே உங்களுக்காக அளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இதே பாடலை நாங்கள் ஹவியா ஜாம்பாவூரைச் சேர்ந்த அம்மா மனன் பெருமாள் அவருக்காக ஒரு பாடலை அளித்திருக்கின்றோம். பேரன் சோமசேகரன் சோழன், பேட்டி செந்தாமரை, மகன்மார்கள் சஞ்சீவன் ஜேசன், மருமகள்மார்கள் சந்தி கெசிலா, அன்னி வனேசா மலினி, தங்கைமார்கள் ரோஜாமணி வாணி, வசந்தா ரூபி, தம்பிமார்கள் சுந்தரன் வீரன், பாட்டி தங்கச்சி, பாட்டி சுபமா, நண்பர்கள் தேவி நீலம் வனிதா, அனைத்து தமிழ் ஔவையார் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு இதோ அடுத்த பாடல்.

அன்பு மக்களை நீங்கள் நம்முடைய பாடல்களை கேட்டு கேட்டு உங்கள் நாளை இனிதாக தொடங்கலாம் என நம்புகின்றோம். இதோ அடுத்த பாடல் என் ரோஜா நீயே. இந்த பாடலை சிறப்பாக மமை அருளன், அத்தே தேனே எழிலி, தேனருவி பாதினி மற்றும் அம்மாய் கமலா தேவி உங்களுக்காக தருவதில் நாங்கள் அளித்து இருக்கின்றோம். அடுத்த இந்த பாடலுக்கு பிறகு மறுவார்த்தை பாடலை போடுவேன்.

அன்பு மக்களே, இதோ உங்களுக்காக சில சுவாரஸ்யமான தகவல்கள். நம் உடலில் உள்ள எலும்புகள் குழந்தை பிறக்கும் போது 300 இருக்கும், ஆனால் பெரியவர்களாக ஆகும்போது அது 206 ஆக மாறிவிடும். நம்முடைய சூரியனின் ஒளி பூமியை அடைய 8 நிமிடம் 20 வினாடிகள் ஆகிறது. உலகிலேயே அதிகமான பேசப்படும் மொழி மந்தாரின் சீனம் ஆகும். பூமியின் 70 பகுதி நீர், ஆனால் குடிக்க தண்ணீர் மிக குறைவு. மேலும் நாங்கள் தூங்கும் பொழுது கூட நமது மூளை வேலை செய்து கொண்டே இருக்கிறது. மனித இதயம் ஒரு நாளில் சுமார் 100,000 முறை துடிக்கிறது. இதோ மாமே அருளன் உங்களுக்காக மறுவார்த்தை பேசாதே. இதே பாடலை நாங்கள் சிறப்பாக பிதோ ஊரைச் சேர்ந்த அத்தை எரினா நல்லன், மாமே ராஜன் மற்றும் ராயன் இறைவழி இதோ இந்த பாடல்.

அன்பு மக்களே, இன்று சனிக்கிழமை மே மாதம் 16 தேதி மணி சரியாக 7:40 ஆகிறது. இன்று பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும் என் சார்பிலும் நிலையத்தார் சார்பிலும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம், உங்கள் கனவுகள் அனைத்தும் நிறைவேற மகிழ்ச்சி, ஆரோக்கியம், வெற்றி, அன்பு எல்லாம் உங்கள் வாழ்க்கையை நிரப்பட்டும். உங்கள் நாள் முழுவதும் சிறப்பும் மகிழ்ச்சியும் மலரட்டும். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பிறந்த நாள் பாடலை சரியாக யுவன் கந்தன் தமது பிறந்த நாளை முனித்த அம்மா செல்வி, தாத்தா சதா, அம்மாய் கமலா, மாமே செல்வா, வனிஷா, அஞ்சி, மனுன், சிந்தா, வினுதா, சாரதா, அம்பிகை, கலன், கலிங்கி குடும்பம் அவ்வாக்வா, உங்களுக்காக இதோ அடுத்த பாடலை அன்புடன் தருகின்றோம். இதே பாடலை கத்ரபோனிலிருந்து யுவனா குல்யான் தமது பிறந்த நாளை முனித்து கணவன் அழகன், மாமியார், மாமனார் மற்றும் லக்லிமாஸ் ரிவியாஜுராப்பா ஊரைச் சேர்ந்த அம்மா வினுதா நாகமுத்து, அனைத்து குலியான் மற்றும் நாகமுத்து குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். லமோகி ஊரைச் சேர்ந்த அத்தை சவிதா வயாபுரி தமது பிறந்த நாளை முனித்து சிவம், அருள்வாணி, ஞானவன், கல்வியன் மற்றும் சின்ன பாப்பா பாப்ளிமுஸ்லிருந்து யஷினி, வனிசன், அழகேசன், தென்றல், ஆரினி, அனைத்து வையாபுரி மற்றும் பழனி குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். லமிச்ச ஊரைச் சேர்ந்த பாலன் மம்பதா தமது பிறந்த நாளை இன்று கொண்டாடி இருக்கின்றார். பாலன் மம்பதா அவருக்காக பாடலை கேட்கின்றவர்கள் அக்கா அருமை, அம்மா சிரோன், கனகி, பிரிசிலா, அஸ்வின், குமிலா, அனே பரவிதன், அனே வினா, தனிஷா, லமோகி ஊரைச் சேர்ந்த சுஷிலா, சீனிவாசன், பிரான்ஸ் நாட்டிலிருந்து மாலா, திருவடி, விலோஷா, வக்வாலிருந்து தனுஷா, அக்ஷய், தலினா, புதோதோலிருந்து யுவானி, தன், சிவாய், கமிலா, ரோஷான், அயான், கேயான், பிரயான், அனைத்து மம்பத்தா குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். காபிலிருந்து நந்தா மற்றும் வனேசா முத்துசாமி தமது திருமண நிறைவு நாளை கொண்டாடி இருக்கின்றார்கள். வாழ்த்துகின்றவர்கள் அசுதா, சிகே, கோமதி, தாரிணி, பிரிசிலா, ரூபன், விஷ்ணு, கோமகள், மோகன செல்வி, அனைத்து தஞ்சாப்பன் மற்றும் முத்துசாமி குடும்பம் சார்பிலும் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை நாங்கள் சரோஜ், கமலாசன், வெண்ணிலா, முகம், ஆஷா, அழகன், மினு, கொலு, சப்ரினா, அனைத்து புனக்கையூரிலிருந்து ஸ்மால் குடும்பத்துக்கு இதோ அடுத்த பாடல்.

நம்முடைய தமிழ் மொழியை பற்றி, தமிழ் எழுத்து, தமிழ் இலக்கணத்தை பற்றி பழமையான தகவல்கள். தமிழ் எழுத்துக்களின் அடிப்படை அமைப்பு மிக சிறப்பானது. இது உயிர்மெய் என ஒழுங்காக பிரிக்கப்பட்டுள்ளது. தமிழில் அக் அதாவது ஐத எழுத்து என்ற தனிப்பட்ட எழுத்து உள்ளது. இது உலக மொழிகளில் அரிதாக காணப்படும் தனித்தன்மை. பழங்காலத்தில் தமிழை எழுத வட்டெழுத்து என்ற எழுத்து முறை பயன்படுத்தப்பட்டது. தமிழில் இலக்கணம் மட்டுமல்லாமல் ஒழுக்கம், பண்பு, வாழ்வியல் போன்றவற்றையும் தொல்காப்பியம் பேசுகிறது. நம்முடைய தமிழர்கள் பழங்காலத்திலேயே கடல் வாணிபம் செய்தனர். நேரம் ரோம் நாட்டுடன் கூட வாணிப தொடர்பு இருந்ததாக வரலாறு கூறுகிறது. பழங்கால கல்வெட்டுக்கள் மூலம் தமிழ் மொழியின் தொன்மை நிரூபிக்கப்படுகிறது. தமிழில் உலகில் மிக பழமையான காதல் இலக்கியம் என்று கூறப்படும் பல பாடல்கள் சங்க இலக்கியங்களில் உள்ளன.

அன்ப மக்களே, எல்லா எங்களை கேட்கின்றவர்களுக்கும் இனிய நாள் வாழ்த்துக்கள். இந்த வார இறுதிக்கு நல்ல உற்சாகத்துடன் இருங்கள், கவனமாக இருங்கள். சீக்கிரம் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.